தந்திய மாடைய தந்திய மாடைய நரவ தந்திய மாடைய நரவ தந்திய மாடைய நரவ தந்திய மாடைய என்ன பெறள கட்டிய மாடைய என்ன பெறள கட்டிய மாடைய கட்டிய மாடைய பெறள கட்டிய மாடைய கட்டிய மாடைய பெறள கட்டி

0: பாசுபதவம் படைதவனோ ஆக்ரஹதொழெதுராதோ அரிகளோ நிகிரகிசோ வியாக்ரனிவனோ உக்ர பிரதாபி
1: உக்ர பிரதாபி சபையொழகே திரௌபதி.